0: அமைதியான் மாசேட்ட சியலு கௌரவே வே வாய்க்கேன
1: சோதேஷே பாலுது
0: எவிட்ட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்வாசிகே சிங்காசன எதிரியே சிதினா வெடி மஹல்லான் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியான் மாசி எதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ